சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் மாலை 7:04. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நேயர் சொந்தங்கள், உங்கள் குரலில் உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள், நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம். நேயர் சொந்தங்களே, தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 8270334491. மீண்டும் 8270334491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் குரலில் உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள் நேயர் சொந்தங்களே.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி இது வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம் ஐயா, மகிழ்ச்சி. வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? உங்களை அறிமுகம் செய்து கொண்டு. வணக்கம் வணக்கம் ஐயா, எப்படி
1: இருக்கிறீங்க?
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா. அந்த மகிழ்ச்சியுடன் ஒரு அழகான ஒரு பாடலை பாடுங்கள், கேட்டு மகிழ்கிறோம். பாடுங்கள் ஐயா.
1: இரண்டு மனம் வேண்டும்

நினைத்து வாட ஒன்றே, மறந்து வாழ ஒன்றே, இரண்டு மனமேதும் இரவும் பகலும் இரண்டானார், இன்பம் துன்பம் இரண்டானார், இரவும் பகலும் இரண்டானார், இன்பம் துன்பம் இரண்டானார். உள்ளம் ஒன்று போராடி இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், இரண்டு மனம் வேண்டும். கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி, கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை

0: அருமை அருமையாக இருந்தது ஐயா. நீங்கள் ஒரு பாடகர் என்பதை நிரூபித்து விட்டீர்கள் ஐயா. அதாவது இரண்டு வரி பாடினீர்கள், அடுத்த வரி மறந்த உடனே ஆனா அந்த ராகத்தை போட்டு அடுத்த வரி போட்டு புஷ்டிங்க பாத்தீங்களா. அதாவது பாடகருக்கே உரித்தான விஷயம் ஐயா அது. நீங்கள் அழகாக இழுத்து சிறப்பாக பாடி முடித்தீர்கள். அழகு அருமையான பாடல். நன்றி நன்றி நன்றி ஐயா. அழகான ஒரு பாடலை அருமையாக பாடிச்சென்றார் மயிலாடுதுறை செம்மனார் கோயில் என் குணசேகரன் ஐயா அவர்கள். ஆம், என் குணசேகரன் ஐயா அவர்கள் அருமையாக பாடினார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு இணையும் நேர் சொந்த வணக்கம் ஐயா வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? பதட்டத்துடன் இருக்கிறது போல் தெரிகிறது.
1: இல்ல இல்ல, மிக மிக கடினமாக இருந்தது உள்ளே நுழைவதற்கு.
0: ஐயோ,
1: கிடைத்தவுடன் அப்பா கிடைத்து விட்டது என்று
0: ஒரே நேரத்தை வந்து சென்றார். அதற்குள்ளே போராட்டம் ஆகிவிட்டதா?
1: ஆமாம்.
0: இருக்கட்டும் ஐயா, பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: அதுதான் மிக்க மகிழ்ச்சி ஐயா. நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். அதாவது எப்பொழுதுமே நான் தொடர்பு பண்ண இந்த நிகழ்ச்சியில பேசுவேன் இல்லையா,
0: நீங்களும் கலாய்த்து விட்டீர்களே வளர்ந்து கொண்டே போறீர்கள் என்று
1: பாருங்கள் எத்தனையோ வண்ணம் இன்னோ

பாட்டுக்காரன் பாட்டு உன்னை விட்டு போகாது. செண்பகமே செண்பகமே.

0: சிறப்பு அருமை அருமையாக இருந்தது ஐயா பாட்டு. அந்த செண்பகத்தை அழகாக கொஞ்சினீர்கள் ஐயா, ஆரம்பத்தில் பட்டு பட்டு பூச்சி போல என்று செண்பகத்தை கடைசியாக அழகாக ஒரு கொஞ்சலோடு அந்த செண்பகத்தை வரவழைத்தீர்கள் ஐயா. ஒரு கேள்வி, அந்த செண்பகம் என்பது என்ன ஐயா?
1: செண்பகம் என்றால் ஒரு வகையான பூ ஐயா.
0: ஐயா அந்த படத்தில் அது ஒரு மாட்டின் பெயர் என்று நினைக்கிறேன் ஐயா.
1: அது தெரியும், அது தெரியும். பொதுவாக நீங்க
0: செண்பகம் பாடலில் செண்பகம் ஒரு மாடல் மாடு என்று நினைக்கிறேன், பசு.
1: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி.
0: ஆமாம் ஐயா, அருமையாக பாடினீர்கள். நன்றி, நன்றி, நன்றி ஐயா, நன்றி.
1: நன்றி ஐயா, வணக்கம், வணக்கம்.
0: வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயா அவர்கள் செண்பகமே செண்பகமே என்று அழகாக ஒரு பாடல் பாடி சென்றார். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேயர் சொந்தம், வணக்கம் ஐயா, வணக்கங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்,
2: ராஜேஸ்வரி.
0: வணக்கம், வணக்கம், வணக்கம்மா, வணக்கம். வாங்க, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கோம்.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.

0: அருமை அருமை. இன்று வெள்ளி, ஆடி வெள்ளி, அனைவரும் உங்களை அழைப்பார்கள். ஆனால் நான் உங்களை அழைத்து பாடச் சொல்கிறேன், பார்த்தீர்களா எப்படி விளையாடுகிறது பர்விதி. ராஜேஸ்வரி அம்மா எனக்கு கருணை காட்டுமா அப்படி என்று அனைவரும் உங்களை கூப்பிட்டால், அதுதான் சோதனையோ சோதனையாகிவிட்டது. அழகாக பாடினீர்கள் அம்மன் பாடல், சிறப்பு, மகிழ்ச்சி, நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி நன்றி. சரி வர சொல்லுங்க. அழகான ஒரு பாடலை ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் அழகாக பாடிச்சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்ட நிகழ்ச்சியில் மேலும் ஒருவர், வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார், கோவிலிருந்து புவனேஸ்வரி.
0: வணக்கம் வணக்கம். மகிழ்ச்சி இணைப்பிலிருந்தமைக்கு நன்றி. எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கோம் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம். பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: ஓகே சார்.

0: சிறப்பு, அருமை, அருமையாக இருந்தது கேட்பதற்கு. அதாவது சினிமா பாடல் தான் கேட்காத பாடல் என்றாலும் இதுவும் அதிகமாக கேட்காத பாடல், எப்பொழுதாவது கேட்போம் இந்த பாடலை. இது எப்படி உங்களுக்கு மனப்பாடமாகிறது அதை சொல்லுங்கள். எத்தனை முறை கேட்டால் இது மனப்பாடமாகும்? அதாவது தொடர்ந்து இந்த பாடலை வந்து குறைந்தது ஒரு 20 முறை 30 முறை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தால் வரும். ஆனால் ரேடியோவில் நீங்க சொல்வது போல் வானொலியில் எப்பொழுதாவது ஒரு முறை போடுவார்கள். அது எப்படி உங்களுக்கு அந்த வரிகள்லாம் ஞாபகத்துக்கு இருக்குதுன்னு எனக்கு உண்மையிலே அதிசயமா இருக்கிறது இது. அதாவது எப்பொழுதாவது ஒரு முறை ஒளிபரப்பாகும். நாங்கள் ஒரு பாடலை எடுத்து தொடர்ந்து 20 முறை கேட்டால் கூட எங்களுக்கு மனப்பாடம் ஆகுவதே இல்லை. ஆனால் உங்களுக்கு வரப்பிரசாதம்
1: பாட்டு
0: கேட்டாலும்
1: இல்லை
0: இல்லை, அங்கு ரெக்கார்டிங் இருக்குன்றே நினைக்கிறேன். அந்த மூலையில் ரெக்கார்டிங் அதை அழுத்தி விடுகிறீர்கள், அது ரெக்கார்டாகி விடுகிறது. எங்களுக்கு அந்த மூலையே இல்லை, எங்களுக்கு எல்லாம் மூலையே இல்லை, உங்களுக்கு மூலையில் ரெக்கார்ட் ஆகிறது. அதுதான் சிறப்பு, உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். இந்த பாடல் எல்லாம் சிறப்பு, மகிழ்ச்சி, வணங்குகிறேன். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி சார், நன்றி.
0: கோவையிலிருந்து புவனேஸ்வரி அம்மா அவர்கள் அழகான ஒரு பாடல் அழகாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா.
2: நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான், நல்ல அழகி என்பே, நல்ல அழகி என்பே. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான், நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான், ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான், ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான், நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான், நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். இடையோ இல்லை இருந்தால் முல்லை கொடி போல் மெல்ல வளையும், சின்ன குடை போல் விரியும் இமையும், வெளியும் பார்த்தால் ஆசை விளையும். அந்த பூமகள் திருமுகம் மேலே குளிர் புன்னகை வருவதனாலே, நிலவோ மலரோ எதுவோ, நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான், நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான், ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து அவள் தான் சொல்ல துடித்தாள், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து அவள் தான் சொல்ல துடித்தாள். உயிர் நீயே என்று நினைத்தாள், இன்று கண்ணால் சொல்லி முடித்தாள். உயிர் நீயே என்று நினைத்தாள், இன்று கண்ணால் சொல்லி முடித்தாள். அந்த காதலன் முகம் தொடுவானோ, இந்த காதலி சுகம் பெறுவாளோ, கனவோ நனவோ எதுவோ, நான் பார்த்ததிலே உன் ஒருவனைத்தான், நல்ல அழகன் என்பேன், நல்ல அழகன் என்பேன். நான் கேட்டதிலே உன் வார்த்தையைத்தான், ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் பார்த்ததிலே உன் ஒருவனைத்தான், நல்ல அழகன் என்பேன், நல்ல அழகன் என்பேன்.
0: அழகாக பாடினீங்களே ஐயா.
2: ஐயா
0: நீங்கள் எப்படி கவிதை எழுதுகிறீர்கள் என்று இப்போது தெரிந்து விட்டது ஐயா.
2: எப்படி
0: கவிதை கவிஞராக எப்படி ஆகினீர்கள் என்று எனக்கு இப்படி தெரிகிறது.
2: கவிஞராக்கினதா?
0: ஆமாம், நீங்கள் கவிஞராகி பாடல் எழுதியது எப்படின்னு இப்போ தெரிஞ்சிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு. எப்படி
2: சொல்லுங்க,
0: அதுல எப்படி சொல்லுங்க, நீங்க கவிஞர் ஆனதுக்கு காரணம் எப்படின்னு சொல்லுங்க பாப்போம்.
2: கவிஞர் ஆனதுக்கு காரணம் வந்து முதல்ல பாட்டு நல்லா பாடுவேன், காலேஜ்ல எல்லாம் பிரைஸ் வாங்கியிருக்கேன், இன்டர் காம்படிஷன்ல அஞ்சாவது படிக்கும்போது ஜெயபேரிகை கூட்டுறதான பாட்டு பாரதியார் பாட்டு, அது எனக்கு மீச எல்லாம் வச்சு விட்டு சுப்பி எல்லாம் வச்சு விட்டு அப்புறமே பாரதி மொழியை ஆக்ட் பண்ணி பாட்டுவாதிய எனக்கு வெங்கடாஜலன் பேரு அவரு கத்து கொடுத்து ஆக்ஷன் எல்லாம் கத்து கொடுத்தாரு. அதுல அதுல எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் பாப்பா பரிசு மெடல் கொடுத்தாங்க.
0: நான் வேற ஒன்று நினைத்து விட்டேன் ஐயா.
2: என்னையா?
0: நான் வேற ஒன்று நினைத்து விட்டேன்.
2: சொல்லுங்க ஐயா.
0: நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் நல்ல கவிதை என்பது ஒருவேளை கேட்டு கேட்டுதான் நீங்க கவிஞர் ஆகிட்டீங்களான்னு நினைச்சு. நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் நல்ல கவிதை என்றேன் என்று
2: சொன்னேன்.
0: ஆமா, அதுதான் கேட்டு கேட்டு கவிதை எழுதிட்டீங்களோன்னு பார்த்தேன்.
2: ஆமா ஆமா, அதேதான்
0: அதேதான். காதல் காதல் காதல் காதல் காதல்
2: காதல் காதல் கடைசியில சூழ்நிலை
0: சிறப்பாக பாடுவீங்க. அருமை அருமை,
2: நன்றியா. வாய்ப்பு நன்றி, வாய்ப்பு கொடுத்தது நன்றி. நான் வந்து தீவிரமான எம்ஜிஆர் ரசிகன்.
0: சிறப்பையா
2: வச்சிருக்கீங்களா?
0: நன்றி ஐயா. வாங்க,
2: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள்.
0: நன்றி ஐயா. தஞ்சாவூர் புன்னைநல்லூர் ஜோதி பாண்டியன் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடல், எம்ஜிஆர் ஒரு பாடல்களை பாடி சென்றார். அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள்.
3: சார் வணக்கம். ராஜேஷ்.
0: வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்?
3: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நீங்கள் வந்தவே நாங்கள் நல்லா தானே இருப்போம் ஐயா. பாருங்கள் ஐயா, உங்கள் பாடல்.
3: ம் அம்மா ஜனகி சரணாலயமே, அம்மா ஜனகி சரணாலயமே, என்னாவின் சங்கீதம் நீருள்ளி, அம்மா ஜனகி சரணாலயமே, தினம் தினம் தாயிரே சாதரி கணங்கள், தினம் தினம் தாயினரிசனங்கள், துணைவிட துணையாமோ பிரஜனங்கள், தினம் தினம் தாயினரிசனங்கள், துணைவிட துணையாமோ பிரஜனங்கள், ஜகத்குரு பாராட்டும் சௌந்தர்ய லகரே, ஜகத்குரு பாராட்டும் சௌந்தர்ய லகரே, சேமு முன்னாமமே, சேமு முன்னாமமே, சிவசங்கரே அம்மா ஜனனி சரணாலயமே, சங்கீதம் நீ அம்மா ஜனனி சரணாலயமே, இருட்டினாணே திருவிளக்கு, இசை ஞானங்கள் இருட்டினாணே திருவிளக்கு.

0: வரும் தொழும் இறைவி அம்மா ஜனனி சரணாலயந்தி என் ஆன்மாவின் சங்கீதம் அருளி அம்மா ஜனனி சரணாலயம்.
1: அருமையாக மென்மையாக இனிமையாக இருந்தது ஐயா, உங்கள் குரல் அழகாக சிறப்பு. முன்னா நன்றிகள் ஐயா. ஒரே ஒரு வினாக்கள் ஐயா, உங்கள் பெயர் ஏதாவது எப்படி சொல்வது?
2: என்னுடைய பெயர்
1: சாமியின் பெயர் இல்லையா எதனா கலந்துள்ளது ஐயா?
2: என்னுடைய பெயர் இல்லையா?
1: ஆமாம்,
2: ஆக்சுவலா என்னுடைய பேர் ராஜேஷ்ங்கிறது சாமி பேர் கிடையாது. ஆனா எனக்கு எங்க குலதெய்வத்தோட பேர் அய்யனாரப்பன் உண்டு.
1: சரிங்க ஐயா, சரிங்க.
2: அதனால என்னுடைய ஒரிஜினல் நேம் வந்து அய்யனாரப்பன் தான் சொல்லுவாங்க. அதாவது எனக்கு ஒருவேளை சர்டிபிகேட் இருந்திருந்தா அதுல அய்யனாரப்பன் தான் இருந்திருக்கும்.
1: ஓஹோ,
2: அது வந்து குலதெய்வம் பேரு.
1: குலதெய்வம் ஏனென்றால் ஜனனி, ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, காயத்ரி, எல்லாமே தெய்வத்தின் பெயராகவே இருக்கிறது. உங்கள் பெயர் மட்டும் மாற்றமாக இருக்கிறது என்று ஒரு
2: அருமையான கேள்வி. அதாவது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் ராஜேஷ்னு வெளில சொல்லுவேன், என்னுடைய பேர் வந்து அய்யனாரப்பன்.
1: அப்படி சொல்லுங்களேன். இது இதற்கு பிறகு அய்யனாரப்பனே வார்கள். மகிழ்ச்சி ஐயா, சிறப்பாக இருந்தது பாடல். நெஞ்சாத நன்றி ஐயா, நன்றி. கோவையிலிருந்து அய்யனாரப்பன் ஐயா அவர்கள் அழகாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு இதயம் கனிந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான ஒரே பாடல். நிகழ்ச்சியில் அடுத்து இணையும் நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
3: வணக்கம், நான் கோவையிலிருந்து காயத்ரி பேசுறேன்.
1: அய்யனாரப்பன் பாடினார். நலமாக இருக்கிறோம். அய்யனாரப்பன் பாடினாரே, கேட்டீர்களா?
3: கேட்டேன்.
1: பாடுங்கள், உங்களை அறிமுகம் செய்து கொண்டு
3: பாடலாமா?
1: அறிமுகம் செய்து கொண்டீர்களா?
3: கோவையிலிருந்து காயத்ரி பேசுறேன்.
1: பாடுங்கள்.
3: நல்லா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறோம்.
3: ஓகே,
1: பாடுங்கள்.

கலையே தேவன் தந்தது, தேவன் தந்தது. மல்லிகையை வெண் சங்காய் வண்டினங்கள் ஓதும், மெல்லிசையின் ஓசை போல் மெல்ல சிரித்தாள். மல்லிகையை வெண் சங்காய் வண்டினங்கள் ஓதும், மெல்லிசையின் ஓசை போல் மெல்ல சிரித்தாள்.

நைந்தாடும் பண்டி மான் கூட்டம் மயங்க தாவி தாவி தமந்தாள் ஆடல் கலையே தேவன் தந்தது. சித்திர நாட்டியம் நித்தமும் காட்டிடும் சிற்றிடைதான் கண்பறிக்கும் மீன் கொடியோ. சித்திர நாட்டியம் நித்தமும் காட்டிடும் சிற்றிடைதான் கண்பறிக்கும் மீன் கொடி.

தலை சிறந்த தலை விளங்க நடை புரியும் பதுமையோ புதுமையோ. சதங்கைகள் தழுவிய பதங்களில் பலவித ஜதிஸ்வரம் வருமோ. குரல் வழி வரும் அடிமொழி ஒரு சரசபாஷையோ. சுரங்களில் புது சுகங்களை தரும் சாரு கேசியோ. ஆடல் கலையே.

0: அருமை அருமை, சிறப்பாக அருமையாக இருந்தது. அருமையான ராகத்துல ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம், ஒரு சந்தேகம். சிற்றிடைதான் கண் பறிக்கும், கண் பறிக்கும்
1: மீன் கொடியோ,
0: மீன் கொடியோவா, மின் கொடியோவா, வா மின் ஆராய்ச்சி செய்து விட்டு வாருங்கள். நன்றி நன்றி நன்றி, அருமையாக இருந்தது பாடல். நன்றி. கோவையில் இருந்து காயத்ரி அவர்கள் ஆடல் கலையே தேவன் தந்தது, அழகாக அவர் பாடல் அழகாக பாடினார்கள். அவர்களுக்கு நெஞ்சான்ற நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: நான் கவிதா முகந்தன், கோவையிலிருந்து.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்?
2: சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம். பாடுங்கள், உங்கள் பாடலை கேட்போம்.
2: ஓகே.

சொல்லுதவன கேளு, நீ வேற ஊற பாரு, நான் சொல்லுறத கேளு, கொஞ்சம் வேற ஊற பாரு, வேறாவ பார்த்து போடு ஓளத்தோ.

0: யாரும் விளையாடும் தோட்டம் தினந்தோறும் மாட்டம் பாட்டம் போட்டாலும் பொறுத்து கொண்டு கொண்டுதரும் சாமி இந்த மண்ணு நம்ம பூமி கொண்டுதரும் சாமி இந்த மண்ணு நம்ம பூமி. வாய்ப்புக்கு நன்றி.
1: அருமை அருமையாக இருந்தது பாடல், சிறப்பாக பாடினீர்கள். இப்பொழுது பொண்ணு தந்தது உங்கள் மகனுக்கா இல்லை லக்ஷ்மி
0: நரசிம்மா?
1: சரி சரி, இப்போ பாடல் எங்கேருந்து வருகிறது என்று இப்பொழுது கண்டுகொண்டேன். நீங்கள் ஆட்டம் போட்டாலும் பொறுத்து கொண்டு பொண்ணு தந்த சாமியை வணங்குவோம். நன்றி
0: நன்றி
1: நன்றி. சிறப்பான ஒரு பாடல், அருமையாக பாடினீர்கள். மற்ற மகிழ்ச்சி. நன்றி. கோவையிலிருந்து கவிதா அவர்கள் அழகாக ஒரு பாடலை பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையமாக சொந்தம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம் வாருங்கள். வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்.
1: கேட்குது கேட்குது, சொல்லுங்க.
0: ஆ
1: வணக்கம் வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்? மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எங்களுக்கும் அதே தான். உங்கள் பாடலை கேட்டு சோகமாக இருந்தால் நாங்கள் சந்தோஷமாக மாறிவிடுகிறோம் உங்கள் பாடலால். சிரித்து விட்டீர்கள், அதுவே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. பாடுங்கள் உங்கள் பாடல்.

இஷ்டமதை பூர்த்தி செய்வான் பாண்டுரங்கனே.

வர வேண்டும் ஹரிநாம ஸ்மரணம். கிருஷ்ணானந்த முகுந்த முராரே வாமன மாதவ கோவிந்தா ஸ்ரீதர கேசவ ராகவ விஷ்ணு.

0: சிறப்பு.
1: அதாவது கொடுத்ததற்கு மிக்க நன்றி.
0: அதாவது எப்படி சொல்வது என்றால், யாம் பிறந்த பயனை அடைந்தோம் என்று சொல்லலாம். அவ்வாறு இருந்தது பாடல் கேட்பதற்கு சிறப்பாக. அதாவது இசையோடு பாடலை, இந்த பாடலை கேட்கும் பொழுது கூட இவ்வளவு ரம்யமாக கேட்க வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை. இப்பொழுது இசை இல்லை, ஒன்றுமே இல்லை, இருந்தாலும் பாடல் கேட்பதற்கு அப்படியே மெய்மறந்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறது. உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனையா? இந்த பாடலின் சாக்கில் அப்படியே லட்சுமி நரசிம்மா லட்சுமி நரசிம்மா என்று திட்டிவிட்டீர்களே என்று
1: நினைத்தேன்.
0: ஓ இல்லை இல்லை, நானே பெயர் விட்டு கூப்பிட முடியாது, இப்படி கூப்பிட்டு கொண்டீர்களோ என்று மகிழ்ச்சி அடைந்து மகிழ்ச்சி அருமையாக அருமையாக இருந்தது கேட்பதற்கு. நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி. கோவையிலிருந்து பத்மா லக்ஷ்மி நரசிம்மன் அழகான ஒரு பாடல் மெய்மறக்க பாடினார்கள். சிறப்பாக இருந்தது கேட்பதற்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா, வாருங்கள். ஆமாங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஆமாம் சொல்லுங்க ஐயா. பாடலாம் ஐயா, உங்கள் விருப்பம் தான், நாங்கள் கேட்பதற்கு தயாராக இருக்கிறோம். பாடுங்கள் ஐயா. பாடிடுங்கள் ஐயா. அந்த ஆட்டோ சத்தம் இசை ஐயா, இசையோடு கூடிய
1: பாடுங்கள்.
0: பாடுங்கள் ஐயா. நம் ஆர்வத்திற்கு எல்லையே இல்லை ஐயா. அப்படி பாட வேண்டும். ஒருவர் தொடர் வண்டியில் சென்று கொண்டே நான் பாடலாமா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பக்கத்தில் இருப்பவர்கள் சிரிப்பார்களோ என்று கொஞ்சம் அச்சத்துடன் இருக்கிறார்கள். அவர்கள் சிரித்தாலும் பரவாயில்லை, நான் பாடுகிறேன் என்று தயாரானாலும் சரி.
1: ஐயா நான் பாடுறேன்.
0: ஆ பாடுங்கள் ஐயா.
1: பேர் சொல்றேன். பேரு
0: ஆ பாடுங்க.
1: நங்கநல்லூரிலிருந்து வி கண்ணன். இந்த பாடலை எழுதியவர் இலங்கை யாழ்ப்பாணத்தில் இனிவில் வீரமணி ஐயர் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்கிறார். இந்த பாடலை அழகாக பாடியிருக்கிறார் சிம்மக்குரலன் திருவாளர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள். இப்பொழுது பாடப்போவது நங்கநல்லூரிலிருந்து வி கண்ணன். இது ஒரு கர்நாடக சங்கீத பாடல். அம்மன் மீது ஏற்றப்பட்டுள்ள பாடல். நான்கு சரணங்கள் உடையது. ஒவ்வொன்று சரணமும் ஒவ்வொரு ராகத்தில் இருக்கிறது.
0: சிறப்பு.
1: இந்த பாடலில் ஆனந்த பைரவி, கல்யாணி, பாக்யஸ்ரீ முதலிய ராகங்கள் கையாளப்பட்டிருக்கிறது.
0: சிறப்பு.
1: பாடலுக்கு செல்லலாம்.
0: செல்வோம்.
1: பாடுங்கள்
0: ஐயா.
1: பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாய் அம்மா தேவி. கற்பக பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாய் அம்மா தேவி. கற்பக பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாய் அம்மா. பற்பலரும் போற்றும் அதிபயிலோரி பற்பலரும் போற்றும் பதிமயிலாப்புரி. பற்பலரும் போற்றும் பதிமயிலாப்புரி. சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோயில் கொண்ட. சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோயில் கொண்ட. கற்பக வல்லின் பொற்பதங்கள் பிடித்தே நகதி அருள்வாய் அம்மா, நீ இந்த வேளை தன்னில் எங்களை மறந்தால், நீ இந்த வேளை தன்னில் எங்களை மறந்தால், நான் இந்த நாளினத்தில் நாடுதல் யாரிடமோ, நீ இந்த வேளை தன்னில் எங்களை மறந்தால், நான் இந்த நாளினத்தில் நாடுதல் யாரிடமோ, ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழையில் கருள, ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழையில கருள, நான் ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா, ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா, கற்பகவல் பொற்பதங்கள் பிடித்தே நற்கதி அருள்வாய் அம்மா. இதுவரை கேட்டது ஆனந்த பைரவி ராகம், தொடர்ந்து வருவது கல்யாணி ராகம்.
0: எல்லோருக்கும்
1: இன்பங்கள் இறங்கி என்றும், எல்லோருக்கும் இன்பங்கள் இறங்கி என்றும், நல்ல ஆசிவை நீத்திடும் நாயகியே, நல்ல ஆசிவை நீத்திடும் நாயகியே, நித்ய கல்யாணியே கல்யாணியே, கபாலி காதல் மனம் புரியும் கல்யாணியே, கபாலி காதல் மனம் புரியும், உன்னை நம்பினேன் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாய் அம்மா. தொடர்வது பாக்யஸ்ரீ ராகம்.
0: சிறப்பு
1: நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய், நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய், பாகேஸ்ரீ தாயே வாராயிரு தருணம், நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய், பாகேஸ்வரி மாயே வாராயிரு தருணம், பாக்யஸ்ரீ தாயே பாக்யஸ்ரீ தாயே பார்வதியே, பாக்யஸ்ரீ தாயே பார்வதியே, லோகேஸ்வரி நீயே உலகின் துணையம்மா, லோகேஸ்வரி நீயே உலகின் பொற்பதங்கள் கடைசி சரணம் ரஞ்சனி ராகத்தில் வருகிறது. அஞ்சனமயிடும் அம்பிகே எப்பிரான், கொஞ்சி குலாவிடும் வன்னியே நின்னிடம், அஞ்சனமயிடும் அம்பிகே எப்பிரான், கொஞ்சி குலாவிடும் வன்னியே உன்னிடம், தஞ்சம் என அடைந்தேன், தஞ்சம் என அடைந்தேன் ஆயே உஞ்சைனான், தஞ்சம் என அடைந்தேன் ஆயே உஞ்சைனான், ரஞ்சனியை ரட்சிப்பாய் கெஞ்சுகிறேன் அம்மா, ரஞ்சனியை ரட்சிப்பாய் கெஞ்சுகிறேன் அம்மா, பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாய் அம்மா, தேவி பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள் மாயம்மா. நன்றி, வணக்கம் ஐயா.
0: அருமை அருமை ஐயா, நானும் ஒரு வரி பாட ஆசைப்படுகிறேன்
1: ஐயா.
0: கண்ணன் நிற்பொற்பதங்கள் பிடித்தேன், நற்கதி அருள்வாய் ஐயா. அருமையா பண்ணீங்க ஐயா, உங்கள் பொற்பதங்கள் பிடித்து பணிகிறேன் ஐயா. மற்ற மகிழ்ச்சி சிறப்பாக இருந்தது ஐயா. பாடல் பொற்பதத்து அருமையான ஒரு பாடல் அழகாக பாடினீர்கள் ஐயா. நெஞ்சார்ந்த நன்றிகள். சிறப்பு நன்றாக இருந்தது ஐயா. பாடல் நல்லா கேட்டியா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி நன்றி ஐயா.
1: மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு இன்னைக்குதான் முதல் தடவை பாடுறேன். ஒரு அருமையான பாடலாம் வந்துருச்சு. அம்பாள் பாடல், ஆடி செவ்வாய்க்கு ஆடி வெள்ளிக்கிழமைக்கு பொருத்தமான பாடலா ஆயிடுச்சு.
0: எனக்கு அம்பாள் பாடல் விட அம்பாள் அண்ணன் பாடிய பாடல் அதுதான் ஐயா.
1: மிக்க மகிழ்ச்சி.
0: ஆமா, அம்பாள் அண்ணன், அம்பாள் அண்ணன் பாடிய பாடல் இது.
1: கண்ண
0: பரமாத்மாவே பாடிய பாடல் இது.
1: நன்றி ஐயா.
0: நன்றி ஐயா. நன்றி. மகிழ்ச்சி.
1: நன்றி.
0: அருமையாக உங்கள் பாடல் கேட்பதற்கு தான் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். சிறப்பு ஐயா.
1: நன்றி ஐயா. நன்றி நன்றி.
0: சென்னை நங்கநல்லூர் பகுதியிலிருந்து கண்ணன் ஐயா அவர்கள் கற்பகவல்லி நின் பொற்பதங்கள் பிடித்தே நற்கதி அருள்வாயம்மா என்று இந்த ஆடி வெள்ளியில் அழகான ஒரு பாடலை பாடி சென்றார்கள். அவர்களுக்கு இதயம் கனிந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் மேல் சொந்தம் வணக்கம். வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: என் பேர் விஜய், கோயம்புத்தூர்லேருந்து கூப்பிட்றேன்.
0: வணக்கம் வணக்கம். வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம். வாழ்க்கை பயணம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது? மகிழ்ச்சி. பாடுங்கள் உங்கள் பாடலை. நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று பாடலில் தெரியும் இப்பொழுது. பாடுங்கள்.

ஆகும் உனக்கு தெரியுமா உங்க என்ன வாசம் என்று உங்கள் மீது தெரியும் தந்தம் என்ன வண்ணம் என்று உன்னை பார்க்க தெரியும் காதல் வந்த பின்னாலே கால்கள் ரெண்டும் காற்றில் செல்லும் கம்பன்

காவியம். மழை வந்த பின்னால் வானவில்லும் தோன்றும், உன்னை பார்த்த பின்னால் மழை தோன்றுதே. பூக்கள் தேடித்தானே பட்டாம்பூச்சி பறக்கும், உன்னை தேடிக்கொண்டு பூக்கள் பறந்ததே. மின்னும் வில்லை என்ன என்று மின்னல் உன்னை கேட்கும், எங்கே தீண்ட வேண்டும் என்று தென்றல் உன்னை கேட்கும். உன்னை பார்த்த பூவெல்லாம் கையெழுத்து கேட்டு நிற்கும், நீதான் காதல நூலகம் சேர்ந்தே புத்தகமாய், நீதான் காதல் பூமறை நனைவின் பத்திரமாய் என்னே.

0: அதனை உன்னில் தெரிகிறது. உன்னை எழுதும் போதுதான் மொழிகள் இனிக்கிறது.
1: அருமை, அருமையாக பாடினீர்கள். அட்டகாசமான பாடல். இந்த பாடலை பாடிதான் வார்த்தை வரவில்லையே.
2: ஹலோ,
1: இந்த பாடலை பாடித்தான்
2: என்ன சார் கேட்கல சார். இந்த பாடலை பாடித்தான்
1: பாடித்தான் நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அருமையாக பாடினீர்கள். புதிய படத்திலிருந்து அழகான ஒரு பாடல், சிறப்பு, மகிழ்ச்சி. நன்றி, நன்றி, நன்றி. கோவையில் இருந்து விஜய் பிரவீன்குமார் அவர்கள் அழகான ஒரு பாடலை பெண்ணே நீயும் பெண்ணா என்று அருமையாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இனம் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம், வணக்கம் வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்?
3: நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம்.
1: பாடுங்கள்.
3: அருமையா பண்ணீங்க, வாழ்த்துக்கள். அவர் பாடினது ஆட்டோ டிராவல போயிட்டு பாடினாரு, அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை பாட சொல்லிக்கிறேன்.
1: எனக்கு பயம் வந்து விட்டது. மீண்டும் அதே பாடலை பாடப்போ மீண்டும் அதே பாடலை பாடப்போகிறீர்களோ என்று நினைத்து விட்டேன்.
3: தாமரிப்பு இங்க அந்த

ஆயிரம் இதழ் கொண்ட தாமரைப்பு நின்ற தேவி முகம் ஆதி சக்தி கருமாத்யாலயம் பார்வ தரும் மங்கையரெல்லாம் போற்றி வணங்கும் மங்கள செல்வம் அவை குங்குமத்தாலி அள்ளி கொடுத்து கலியுக தெய்வம் கலியுக தெய்வம் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரைக்கு எங்கள் தேவி முகம் நதியாய் பாயும் பன்னீராலே அபிஷேகம் இனம் 40 கோடி நறுமலராலே அலங்காரம் நதியாய் பாயும் பன்னீராலே அபிஷேகம் இனம் 40 கோடி நறுமலராலே அலங்காரம்

0: அருமை, சிறப்பு, அருமையாக இருந்தது.
1: ஆணி
0: மறைந்து, ஆணி மறைந்து ஆடியில் அழகான ஒரு பாடல், சிறப்பு. நெஞ்சார்ந்த நன்றி, நன்றி, நன்றி,
1: நன்றி.
0: திருச்சியிலிருந்து லதா உமாகாந்தன் அவர்கள் அழகான ஒரு பாடலை பாடிச் சென்றார்கள். 1000 இதழ் கொண்ட தாமரை முகம், தேவி முகம் என்று அவர்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர்.
0: வணக்கம், வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்?
2: சௌக்கியமா இருக்கோம் சார்.
0: குழுவை கலக்கி கொண்டிருக்கிறீர்கள் போல இருக்கிறது.
2: அப்படிலாம் இல்ல, சரி, ஏதோ நமக்கு தெரிஞ்சதை அனுப்பிச்சு விட்டுட்டோம், அவ்வளவுதான்.
0: சந்தோஷம். பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: ஓகே, ஓகே, தேங்க்யூ.

0: நன்றி சகோ.
1: அருமை அருமையாக பாடினீர்கள், சிறப்பு. எனக்கு இன்றுதான் ஒரு உண்மை தெரிகிறது.
0: என்ன?
1: என் குரலுக்கு யாருமே மதிப்பு வைக்க மாட்டிருக்கிறார்கள், ஏன் என்று பார்த்தேன், இப்போதுதான் தெரிந்தது. என் குரலுக்கு யாரும் மதிப்பு வைக்கவில்லை, ஏன் என்று இப்போதுதான் தெரிகிறது. தெரிந்து
0: கொண்டேன்.
1: எனக்கு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல. நன்றி, நன்றி. அருமையாக பாடினீர்கள், அழகான ஒரு பாடல். நன்றி. சென்னை அம்பத்தூர் அகிலாஷ் ஸ்ரீதர் அவர்கள் அருமையான ஒரு பாடலை பாடி சென்றார்கள், அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சிறப்பான ஒரு பாடல். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டு இருக்கிறது. நேர் சொந்தங்கள் அருமையாக பாடி சென்று கொண்டு இருக்கிறார்கள். நேர் சொந்தங்கள் மீண்டும் பாடு அழைக்க 8270333491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள், நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம் என்று கூறுவதற்கு முன் ஒரு நேயர் சொந்தம். வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து
2: எனக்கு
1: ஒரே வருத்தம் தான், இங்கு இசை இல்லை என்று தான் வருத்தப்படுகிறேன். பாடுவர்களுக்கெல்லாம் இசை அமைத்தால் இன்னும் சிறப்பாக இருக்குமோ என்று நினைக்கிறேன். ஆனால் இசை இருந்தால் இந்த பாடல் வரிகள் வருமா என்று தெரியவில்லை. இசை இல்லாமலே பாடல் கேட்பதற்கு ரம்யமாக இருக்கிறது. அவரவர்கள் பாடல் அவர்களுக்கு பிடிக்கவில்லை, மற்றவர்கள் பாடல் எல்லாம் மற்றவர்களுக்கு பிடிக்கிறது. அது போன்றுதான் இது, நீங்கள் பாடுவது எங்களுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கிறது, நீங்கள் பாடுங்கள்.
2: கோவையில் இருக்கிறவங்க எல்லாம் அற்புதம் அற்புதம். இப்போ கண்ணன் பாடினாரு, எல்லாரும் ரொம்ப நல்லா பாடினாங்க.
1: இருந்தாலும் உங்களுக்கு ஈடாகாது என்று என் கருத்து. நானும் பலமுறை நினைத்தது உண்டு இந்த மாதிரி, நான் பாடலாமா வேண்டாம் என்று ஒரு பயமே வருகிறது. இருந்தாலும் பாடுவோம், நம் திருப்திக்காக பாடுவோம் என்று பாடிவிடுகிறேன். அவள் தான் கேட்பவர்கள் கேட்கட்டும். உங்கள் பாடலுக்கு எங்களுக்கு ஈடாகாது, உங்கள் குரல் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. பாடிடுவோம், பாடிடுவோம், கேட்டுருவோம்.
2: உண்மையிலே
1: இருக்கு.
2: என் மேல் ஆசை இல்லையோ, உன்னை அள்ளி கட்டி கொள்ளும் போது இன்பம் வல்லையோ, அந்த இன்பம் வல்லையோ. அம்மா தண்ணீர் சும சொல்லி ஆசை இல்லையோ, என் மேல் ஆசை இல்லையோ, உன்னை அள்ளி கட்டி கொள்ளும் போது இன்பம் வல்லையோ, அந்த இன்பம் வல்லையோ. ஏதோ சொன்னேன் கோபம் கொண்டு பாசம் இல்லாம, நீங்க இப்போ சொன்னாய் ஏதோ செய்தை கோபம் கொள்ளாமே, கோபம் கொள்ளாமே. பாடக்கண்ணே முன்னி.

0: வழி அம்மா கண்ணே சும்மா சொல்லு, ஆசை இல்லையோ என் மேல் ஆசை இல்லையோ, உன்னை அள்ளி கட்டி கொள்ளும் போது இன்பம் வல்லையோ, அந்த இன்பம் வல்லையோ. நானா வந்து தானா கண்டா நல்லவழி, நான் ஓடி பார்த்து ஒளிஞ்சு பார்த்து வந்தேன் சொந்தமினே, வந்தேன் சொந்தமினே. ஏனா சிந்தும் ரோஜா தந்தை நானா சிந்தும் ரோஜா தந்தை நானாட்டுமா, உன் செவ்வாய் தொட்டு ஒன்னோ ரெண்டோ முத்தம் சிந்தட்டுமா, முத்தம் சிந்தட்டுமா. அம்மா கண்ணே சும்மா சொல்லு, ஆசை இல்லையோ என் மேல் ஆசை இல்லையோ, உன்னை அள்ளி கட்டி கொள்ளும் போது இன்பம் வல்லையோ, அந்த இன்பம் வல்லையோ.
1: சிறப்பு, அருமை, அழகான ஒரு பாடல், பழைய பாடல் எடுத்து சிறப்பாக பாடுகிறீர்கள். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்.
0: சொல்லுங்க.
1: இந்த பாடலை ஐயா பாடியிருக்கிறார்களா உங்களை பார்த்து? இந்த பாடல் உங்களை பார்த்து அம்மா கண்ணு சும்மா சொல்லு ஆசை? ஓ, இது சிவாஜி பாடல். ஓ, அதனால் இந்த பாடல் பாடவில்லை. சிறப்பு சிறப்பு, அருமையாக இருந்தது பாடல் கேட்பதற்கு. நன்றி நன்றி நன்றி, மகிழ்ச்சி.
0: நன்றி, இந்த வாய்ப்பை தந்த சபரி வானொலிக்கும் உங்களுக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: மகிழ்ச்சிமா, நன்றி. சென்னை கே கே நகர், ரேவதி அம்மா அவர்கள் அழகான ஒரு பாடலை பாடி சென்றார்கள். அம்மா கண்ணு சும்மா சொல்லு ஆசை இல்லையோ என்று அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையமே சொந்தம். வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: நான்
1: ஒரு சென்ற இதற்கு முன்பு ஒன்று சொல்லி அது அனைவரிடம்
2: சொன்னீர்களா?
1: நீங்கள் தான் வர வைக்க வேண்டும் பாட்டு பாடி.
2: நூலகத்தில் நுழைஞ்சுக்கோ, வானொலியை கேட்டுக்கோ, வாழ்க்கை ரொம்ப நலமாகும். நினைச்சதெல்லாம் எண்ணிக்கோ, கிடைச்சதெல்லாம் படிக்கோ, மூளை ரொம்ப தெளிவாகும். விட வேண்டும் சீரியலை, தொட வேண்டும் புத்தகத்தை, எதிர்காலம் என்றும் சொல்லும்படி உன் பெயரை நூலகத்தில் நடந்துக்கோ, வானொலியை கேட்டுக்கோ, வாழ்க்கை ரொம்ப நலமாகும். நினைச்சதெல்லாம் எழுதிக்கோ, கிடைச்சதெல்லாம் படுத்துக்கோ, மூளை ரொம்ப தெளிவாகும். பின்னே உன் கையில் குடும்பம் தான் உள்ளதடி, நீ காட்டும் வழியே தானே குழந்தைகள் வரும்படி. பின்னே உன் கையில் குடும்பம் தான் உள்ளதடி, நீ காட்டும் வழியே தானே குழந்தைகள் வளரும்படி. உள்ளங்கை வழியே உலகத்தை பார்த்திடவே, கைபேசி என்ற கத்தி கண் முன்னே உள்ளதடி. அதில் உள்ள நன்மை தீமைகள் உணர்ந்து அளவாக பயன்படுத்தி விரிவாக கடமையாற்று. நூலகத்தில் நுழைஞ்சுக்கோ, வானொலியை கேட்டுக்கோ, வாழ்க்கை ரொம்ப நலமாகும். நினைச்சதெல்லாம் எழுதிக்கோ, கிடைச்சதெல்லாம் படுத்துக்கோ, மூளை ரொம்ப தெளிவாகும். கண்ணே நம் கண்ணும் ஊடகங்கள் பல உண்டு, அதிலே நாம் சிக்கிவிடாமல் வாழ்ந்தாலே பலனுண்டு. கண்ணே நம் கண்ணும் ஊடகங்கள் பல உண்டு, அதிலே நாம் சிக்கிவிடாமல் வாழ்ந்தாலே பலனுண்டு. உள்ளங்கை என்று உள்ளங்கள் என்றும் சரியற்ற குதிரைதான், அறிவென்ற கடிவாளத்தை போட்டுவிட தயங்காதே. உள்ளதை வைத்து நல்லதை செய்தால் ஊருலகம் உன்னை போற்றும், மனசாக்கி உன்னை வாழும். நூலகத்தில் நுழைஞ்சுக்கோ, வானொலியை கேட்டுக்கோ, வாழ்க்கை என்றும் நலமாகும். நினைச்சதெல்லாம் எழுதிக்கோ, கிடைச்சதெல்லாம் படித்துக்கோ, மூளை ரொம்ப தெளிவாகும். விட வேண்டும் சீரியலை, தொட வேண்டும் புத்தகத்தை, எதிர்காலம் என்றும் சொல்லும்படி. உன் பெயரை நூலகத்தில் நுழைஞ்சுக்கோ, வானொலியை கேட்டுக்கோ, வாழ்க்கை என்றும் வளமாகும். நினைச்சதெல்லாம் எழுதிக்கோ, கிடைச்சதெல்லாம் படுத்துக்கோ, மூளை ரொம்ப தெளிவாகும்.
1: சிறப்பு, அருமையாக இருந்தது. அதாவது விட வேண்டும் சீரியலை என்று ஒரு வரி சொன்னீர்கள் பத்தியா, சிறப்பான ஒரு வரி, அருமையான ஒரு வரி. உண்மையை நிச்சயமாக
0: இருக்கும்போது சீரியல்லாம் பார்க்க ஆரம்பிச்சா அதோட அதிர்வலைகள் நம்மளை தாக்கும். நம்ம மனசு நல்லா இருக்காது. அது அதாவது நம்ம யோகாவுக்கு நாங்க போகும்போது சொல்லுவாங்க, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளை சுத்தி. அந்த வைப்ரேஷன் வந்து நல்லா இருக்கணும் எப்பவுமே. எண்ணங்கள் வந்து நல்ல நேர்மறையா இல்லாம, எதிர்மறையா இல்லாம, நேர்மறையான எண்ணங்களை, பாசிட்டிவ் எண்ணங்களையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் உண்டாக்கிக்கிறது. அந்த உண்டாக்கிக்கிற போதுதான் நம்மளுக்கு நல்ல ஞானம், சக்தி, தர்ம நெறி எல்லாமே நல்லா கிடைக்கும். சீரியலை பார்த்து அது அங்கே அவங்களுக்கு எடுக்கணும், இவங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா வந்து பயங்கரமா பெண்களை எல்லாம் காமிச்சு, பெண்கள்லாம் வந்து அப்படி ஒரு நல்ல ஒரு பெண்கள் வந்து பக்குவப்படுத்தப்பட்டவங்க, அவங்களை எல்லாம் வந்து ரொம்ப ஒரு அதிசியாவும் ரொம்ப அரக்கு குணப்பட்டவங்களாகவும் காமிக்கும் போது அதுவே வந்து நம்ம அதையே சுத்தி சுத்தி வருவோம். தூங்கும்போது கூட அந்த எண்ணங்கள் வரும், பிரதிபலிக்கும். அதன் மூலமா நம்ம
1: தொலைக்காட்சி என்று
0: முடிவிட்டீர்கள். ரொம்ப ஜாமான்களா எல்லா பொருளையும் பாப்பாரா, என்ன இப்படி பாத்துட்டே இருக்கீங்களே, வாங்கலையான் கேக்குறப்ப, இந்த எந்தெந்த பொருள் இல்லாதனால நான் எப்ப நிம்மதியா இருக்கேன்னு பாக்குறதுக்காகத்தான் நான் கடைக்குள்ள கெட்டு விளையவேன்னு பாறேன். அத போலதான் நானுமே கடைகளுக்கு எல்லாம் போவேன், எல்லாத்தையும் பார்ப்பேன், அழகுகளை ரசிப்பேன், என்னென்ன செய்யறாங்க புதுமைகள்லாம், என்னென்ன மாற்றங்கள்லாம், நிறைய பொருள்கள்லாம் பண்றாங்களேன்னு ரசிப்பேன். ஆனா வாங்க மாட்டேன். நம்ம வாங்காததுனால என்ன ஆகுதுன்னா அந்த பொருள் ஸ்டாப் ஆயிடும். அந்த பொருள் மற்ற பேர் வாங்கும் போது நம்ம வாங்குற பொருள் குறையும் இல்லையா, அதனால வாங்குறதே
1: கிடையாது. தொலைக்காட்சி அதாவது நேரலை நிகழ்ச்சியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியாது, அதற்கு என்ன செய்கிறீர்கள்? புத்தகம் என்பது அன்றைய நிகழ்ச்சிகள் வருவதில்லை, நாட்பட்ட நிகழ்ச்சிகள், அந்த வரலாறு மட்டும்தான் தெரியும்.
0: அதிகாலத்துல தொலைக்காட்சியா இருந்துச்சு, எதுவுமே இல்ல. அவங்க கடமைகளை செஞ்சாங்க. நம்ம கடமைகளை சரியான முறையில செய்யும் போது அன்றாட காட்சிகளை நம்ம பார்த்து அதன் மூலமா நம்ம மனசெஞ்சலாம் அடைய வேண்டியது இல்லை. ஏன்னா இன்னைக்கு நடக்கிறது நன்மையா

0: காமிக்கிறாங்க, எந்த நேரமும் நட்டிய காட்சிகளை காமிக்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது மனம் வேதனை அடையிறது. அதெல்லாம் இல்லாம நாங்க எப்பவுமே ஹாப்பியா சந்தோஷமா ஒருத்தர் கூட பேசி மனசு விட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே மாமியாரா இருக்கா மக பேசி எங்க வீட்டுக்காரவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு மனசு விட்டு பேசி இருக்கிறோம். அது போதாதா? அதுவே போதும், ஒரு தெளிவான வாழ்க்கை
1: வாழ்க்கை. ஊர் வர ஊர் வரலாறு வேண்டாம், வீட்டு வரலாறே போதும் என்று நிறுத்தி விட்டீர்கள். சில நேரம் சிந்திப்பது உண்டு, அந்த வாழ்க்கை மீண்டும் கிடைக்காதா என்று.
0: ஆமா கட்டாயமா, அந்த காலத்துல உள்ள வாழ்க்கை வந்து கிடைக்கல, இன்னைக்கு தந்தது இருக்கு. எனக்கு வந்து நாங்க மசிமிலி விளக்குல பொருந்திக்கிட்டு கூரை வீடு, பின்னாடி நல்ல தோட்டங்கள், நல்ல காற்று, மண் குடிசைதான், மண்ணுதான் தேய்ச்சி அம்மா குளம்லாம் போட்டு பின்ன ரெண்டு பக்கமும் இருக்கும், எல்லா மக்களும் வந்து உட்காந்து உட்காந்து பேசக்கூடிய ஒரு வாழ்க்கை. அம்மாவை பார்த்துதான் எல்லாரும் வருவாங்க, அம்மா எங்க அம்மாவை தேடி, யார் வீட்டுக்கும் அம்மா போய் உட்கார மாட்டாங்க, ஆனா அம்மாவை தேடி எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு வா. அதுவும் நல்ல மனிதர்கள் தான் வருவாங்க எங்க எங்க அம்மாவை தேடி
1: தேடி. அமைதியா எங்களை போல யாரும் வர மாட்டார்கள்.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க, இப்ப நாங்க தேடி எதுக்கு வர்றோம் உங்களை தேடி? நீங்க ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து
1: நீங்க அந்த மண் தரையில் மேலே சாணம் மூழ்கி இருக்கிறீர்களா?
0: ஆமாமா, ரொம்ப ஒரு நல்ல நாள் பெருநாளைக்கு பொங்கல் தீபாவளி விசேஷம் வந்துச்சுனாக்கு வருஷப்பருப்பு வரும்போது அம்மா என்ன செய்வாங்க, கொஞ்சம் அந்த பொக்கு ஊரா கொஞ்சம் கிளம்பி இருக்கும், அந்த பொக்கு பூரா என்ன செய்வாங்க, அம்புட்டையும் வளர்த்தி எடுத்துட்டு மண்ணு முத என்ன செய்வாங்க, நல்லா மண்ணு குழைச்சு பூசி விடுவாங்க அந்த தரைய. பூசி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு இது இருக்கும், கல் இருக்கும், அது தேய்க்கிறதுக்காக அதை பூரா தேய்ச்சிட்டு வருவாங்க. அது ரெண்டு நாள் ஆகும், ஒரு நாள் ஒரு நாளைக்கு மண்ணை பூரா தேய்ச்சி செவரிலையும் அந்த மாதிரி மண்ணை பூரா தேய்ச்சி விடுவாங்க. அப்புறம் சாணம் போட்டு மறுபடியும் கொஞ்சம் சாணம் கெட்டியா பசுஞ்சாணம் அப்பளவு கமகமன் மணக்கம் இன்னைக்கு பசுஞ்சாணம் பாவ மாடுகள் என்ன பண்ணும், மக்கள் பண்ற அவல நிலைகளை என்ன சொல்றது, பாலித்தீன் பேப்பரை சாப்பிட்டுட்டு அது அது பாவம் கழிஞ்சு விடுறதுனால அது ஒரே வாடை போகலாம். அது அதோட தன்மை அது இழக்கல, ஆனா மனிதர்கள் தான் தன் தன்மையை நிலந்து குப்பைகளை தூக்கி தூக்கி போட்டு பாலிதீன் பேப்பரை சாப்பிட்டு அப்படி ஆகுது. அப்போ மண்ணும் நல்ல மணக்கு சாணம் அம்மா கெட்டியா நல்லா கரைச்சிக்கிட்டு அது மேல அப்படியே பூசி விடுவாங்க. பூசி விட்டோம்னா அப்படி மஞ்சள் மஞ்சள் கமகமான வீடு அதோட எழுதிவாங்க. அது ஈரத்து பதமாவே இருக்கையிலேயே கோணம் போட்டு
1: விட்டுருவாங்க
0: குறைக்காக செய்யப்பட்ட இடத்துல. அந்த கோணத்தை போட்டுட்டு அப்படி பாத்தீங்கன்னா குழுக்குழுன்னு இருக்கும், வெயில் காலத்துல குழுக்குழுன்னு இருக்கும், மழை காலத்துல கன கன கனன்னு இருக்கும். கூரை பண்ணையில கூரை நின்றுருப்பாங்க, அது இருக்கிறதே ஒரு சொர்க்க பூமியா இருந்துச்சு. ஏழைகள் தான், ஆனா ஏழைகள் இடத்துலதானே சொர்க்கம் இருக்கும். பணம் படித்தவர்கள்ட்ட இல்லாத ஒண்ணு நம்மகிட்ட
1: உங்கள் சிரிப்பில் இறைவனுக்கு
0: ஒரு நிறைவான வாழ்வு. எங்க அம்மா ஒரு அமைதியின் சொரூபம், எங்க அப்பா தன்னோட உழைப்புல தான் சாப்பிடணும், தன்னோட கடமைகளை சரியான முறையில செய்யணும், பிள்ளைகளுக்கு எதுவுமே செஞ்சுட்டு அவங்க எதையுமே போட மாட்டாங்க, தியாகத்தின் பிறப்பிடமா இருந்தாங்க. ஒரு நல்ல அன்பான அண்ணன் ஒரு ஆளு, தம்பி ஒரு ஆளு, அக்கா ஒரு ஆளு, எல்லாரோடையும் பேசி சிரிச்சு வாசல்ல உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு ரொம்ப சிறப்பா வாழ்ந்தவங்கப்பா. அந்த வாழ்க்கையை வந்து இன்னைக்கு கொடுக்க முடியாதுனாலும் பிள்ளைகளுக்கு ஓரளவு ஒரு நிம்மதி மன நிறைவு நிம்மதி அமைதி இவங்களை கொடுத்து வாழணும்னு நான் நினைப்பேன்ப்பா. அதனால தர்மத்தின்படி வாழணும், ஐம்புலன்களை அடக்கி வாழணும், ஒழுக்கம் தான் முக்கியமானது. கல்யாணம் பண்ணி போகும்போது சீரா கொண்டு போறது கருப்பு கருப்பு தான் அப்படிங்கிற அறநெறிகளை குடிச்சு வாழ்றதுனால ஓரளவு எல்லாருமே கோழமையோட நல்ல நிம்மமான நிறைவு.
1: சிறப்பு சிறப்பு. உங்கள் சிரிப்பில் இறைவனை காண்கிறோம்.
0: ஹலோ,
1: உங்கள் சிரிப்பில் இறைவனை காண்கிறோம், சிறப்பாக சொன்னீர்கள். இது
0: இப்ப
1: எனக்கு கேட்கிறது, உங்களுக்கு கேட்கிறதா? சென்று விட்டார்கள். பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி அவர்கள் அருமையான ஒரு பாடல், ஒட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ என்ற பாடலை அழகான மெட்டில் பாடி சென்றார்கள். விடவேண்டும் சீரியலை என்று ஒரு அறி போட்டிருந்தார்கள். அருமை, அவர்களுக்கு இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம் வணக்கம், வாருங்கள்
2: சார். சார், நான் தான் கண்ணன் தான் பேசுறேன். வண்டியில வந்துட்டு ஒரே டிராபிக்ல பாடினேன். ஒரு பாட்டு பாடியாச்சு, பாட்டு பாடலாமா இல்ல சண்டே பாடிக்கலாமா?
1: பாடுங்களையா, உங்க விருப்பம் தான் ஐயா, பாடுங்களையா, நாங்கள் கேட்க தயாராக இருக்கிறோம்.
2: சரி, ஒரு நிமிஷம். இந்த பாட்டு வந்து பழைய பாடல். படம் வந்து வயசு பொண்ணு பேரு, படத்தோட பேரு. இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன், பாடியவர்கள் கே ஜே யேசுதாஸ் மற்றும் சாவித்ரி கண்ணதாசன் பாடல் வரிகள்.
1: சிறப்பு.
2: இந்த படத்துல இந்த பாட்டுக்கு நடிச்சவர்கள் ஜெய் கணேஷும் நம்ம சின்ன பொண்ணா வந்தாங்க இல்லையா, அதாவது இந்த படம் இருமலர்கள் மற்றும் வந்து பிரகல்லாதால பிரகல்லாதாவா நடிச்சார் ரோஜா ரமணி, அவங்க ஹீரோயினா வந்ததுக்கு அப்புறம் அந்த படம் 1978 or 79 வந்த படம். வந்து
1: நான் கை குழந்தையா இருக்குது ஐயா,
2: நான் 17 or 17.5 இருக்கும், நான் 58 பிறந்தேன். ஆமா 20
1: எனக்கு.
2: பாட்டு வந்து காஞ்சி பட்டு உடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து.
1: சூப்பர்.
2: காஞ்சி பட்டுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். காஞ்சி பட்டு கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உன் அழகை பெற வேண்டும், திருமகளும் உன் அழகை பெற வேண்டும். பெண் குமரி கடலினிலே சிவந்த மாலை பொழுதினிலே, பெண் குமரி நீயும் நானும் ஆடுமா

குமரி கடலினிலே சிவந்த மாலை பொழுதினிலே பெண் குமரி நீயும் நானும் ஆடுவோம் அங்கு பேசாத கதைகள் எல்லாம் பேசுவோம் சந்தனம் பூசுவோம் செந்தமிழ் பாடுவோம் சந்தனம் பூசுவோம் செந்தமிழ் பாடுவோம் சந்தோஷ ஊஞ்சலிலே ஆடுவோம் நாம் சந்தோஷ ஊஞ்சலிலே ஆடுவோம் காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும் அந்த திருமகளும் உன் அழகை பெற வேண்டும் தேனருவி கரையினிலே திருக்குற்றால மலையினிலே நீர் அருவி உடல் தழுவ குளிக்கணும் நான் நெருங்கி வந்து உன்

பொய்கோபம் கொண்டு நீ விலகி போகணும், பொய்கோபம் கொண்டு நீ விலகி போகணும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி போட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உன் அழகை பெற வேண்டும். ஓம்புகாரின் நாயகியாம் புனிதம் உள்ள குணவதியாம் கண்ணகி போல் நீ வாழ நினைக்கணும். உன் கணவனுக்கு பெரு

0: நாயகியாம், புனிதம் உள்ள குணவதியாம், கண்ணகி போல் நீ வாழ நினைக்கணும், உன் கணவனுக்கு பெருமைகளை சேர்க்கணும், மாமியார் வாழ்த்தனும் மற்றவர் போற்றனும், மாமியார் வாழ்த்தனும் மற்றவர் போற்றனும், இந்த மாநிலமே உன் புகழை பாடணும், இந்த மாநிலமே உன் புகழை பாடணும், காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும், அந்த திருமகளும் உன் அழகை பெற வேண்டும், திருமகளும் உன் அழகை பெற வேண்டும்.
1: அழகான பாடல மென்மையாக இனிமையாக நிறுத்தி நிதானமாக சிறப்பாக பாடினீர்கள் ஐயா, மற்ற மகிழ்ச்சி நெஞ்சார்ந்த நன்றி நன்றிகள், சிறப்பு ஐயா, அருமையாக இருந்தது கேட்பதற்கு,
0: நெஞ்சார்ந்த நன்றிகள்.
1: உங்கள் குரலிலும் நன்றாகத்தான் இருந்தது ஐயா, மகிழ்ச்சி.
0: எனக்கு இன்னைக்கு ரெண்டு பாட்டு பாட சந்தர்ப்பம் கொடுத்தேன், ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க கண்ணார் ரெண்டு லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி ஆயிடுச்சு.
1: அதுதானே ஐயா, நாங்களே சொல்கிறோம், நாங்கள் தான் தின்னோம் ஐயா, நீங்கள் கொடுத்தீர்கள் நாங்கள் தின்றோம், நீங்கள் தின்னவில்லை நாங்கள் நாங்கள் தான் தின்றோம்.
0: டிராஃபிக்ல வரும்போது ரொம்ப சத்தமா இருந்தது, எப்படி இருக்கும் என்னன்னு தெரியலங்கிறதால தான் மறுபடியும் வீட்டில் வந்து ஒரு பாட்டு பாடணும்.
1: அதுவும் அதுவும் அதுவும் நன்றாக இருந்தது, இதுவும் நன்றாக இருந்தது ஐயா, சிறப்பாக இருந்தது இரண்டு பாடலும். சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடலை அருமையாக பாடி சென்றார்கள், அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன். சபரி வனொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நேயர் சொந்தங்கள் 8270334191 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் குரலில் உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள் நேர் சொந்தங்களே.

0: சபரி வரொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடக்க வேண்டிய நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள்.
1: சோலேஜரிலிருந்து தேன்மொழி முருகன் பேசுறேன்.
0: வணக்கம், பாடுங்கள் உங்கள் பாடலை. மன்னிக்கவும், பாருங்கள்.
1: கனவு கண்டே தோழி, மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டே தோழி, மனதிலிருந்தும் வார்த்தைகள் இல்லை காரணம் ஏன் தோழி, காரணம் ஏன் தோழியா, மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, இன்பம் சில நாள் துன்பம் சில நாள் என்றவர் யார் தோழி, இன்பம் கனவு துன்பம் எதிரில் காண்பது ஏன் தோழி, காண்பது ஏன் தோழி, மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, மனமுடித்தவர் போல் அருகினோர் வடிவு கண்டேன் தோழி, மங்கையின் கையில் குங்குமம் தந்தார் மாலையிட்டார் தோழி, பண்பறந்தேனோ வந்தவனை சாய்ந்து விட்டேன் தோழி, அவர் மறவே மறவே என்றார் உடனே மறந்து விட்டார் தோழி, மறந்து விட்டார் தோழி, மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, கனவினில் வந்தவர் யாரென கேட்டேன் கணவர் என்றார் தோழி, கணவர் என்றால் அவர் கனவு முடிந்ததும் பிரிந்தது ஏன் தோழி, இளமையெல்லாம் வேறும் கனவு மயம் இதில் மறைந்தது சீன காலம், தெளிவும் அறியாது முடிவும் தெரியாது மயங்குது எதிர்காலம், மயங்குது எதிர்காலம், மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை காரணம் ஏன் தோழி, நீ காரணம் ஏன் தோழி, மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி.
0: அருமை, அருமையாக இருந்தது பாடல் கேட்பதற்கு, இனிமையான குரலில் அருமையாக இருந்தது. எனக்கு கவிஞரிடம் கேட்பதா உங்களிடம் கேட்பதா என்று தெரியவில்லை. இந்த பாடலை கவிஞரிடம் கேட்பதா உங்களுக்கு உங்களிடம் கேட்பதா என்று தெரியவில்லை. ஒரு கேள்வி.
1: கவிஞர் எழுதுதான் நான் பாடுறேன்,
0: அதனால உங்களிடம் கேட்க முடியாது, நான் கவிஞரிடமே கேட்டுக்கொள்கிறேன்.
1: கவிஞர் இருந்தால்
0: அப்படியா இருந்தாலும் கேட்டு விடுகிறேன். மாலை பொழுதில் ஏன் தூங்க வேண்டும், கனவு வர வேண்டும்?
1: மாலை பொழுதில் தூங்கவே இல்ல, மயக்கத்துல தான் இருந்திருக்காங்க.
0: கனவு வந்தது என்றது
1: நான் பாட்டு தான் பாட முடியும், விளக்க சொல்ல முடியுமா?
0: மன்னிக்க வேண்டும், அதனால தான் சொன்னேன் நான் கவிஞரிடமே கேட்டுக்கொள்கிறேன் என்று.
1: மாலை பொழுதுல தூங்கல, மாலை பொழுதில் மயக்கத்துல தான் கனவு வந்திருக்கு.
0: கனவு வந்தது எப்படி வந்தது? கனவு நான் பாடலாம் என்று நினைத்தேன். இருவரும் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறார்களா? கூட்ஸ் வண்டியிலே ஒரு காதல் வந்திருக்கு என்று பாடிக்கொண்டே அதுதான் அப்படியே பாடிக்கொண்டே வருவார்கள் என்று நினைத்தேன், ஒன்றும் வரவில்லை. சரி, வீடு வந்து சேரட்டும், பிறகு பார்த்துக்கொள்வோம்.
1: நன்றி சார்.
0: நன்றி. தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் மலைப்பொழுதின் மயக்கத்திலே அழகான ஒரு பாடலை பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நேயர் சொந்தங்கள் அருமையான பாடல்கள் அழகாக பாடி சென்று கொண்டிருக்கிறார்கள். நிலையத்தில் நேரம் இப்போது 8:47. இந்த நிமிடத்தில் ஒரு நேயர் சொந்தம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: ஐயோ, வெளியில இருக்கேன் ஐயா. ஐயா ஐயா, வெளியில இருக்கிறான்.
0: பாட முடியாதுங்களா ஐயா?
1: ஆமா.
0: சரிங்க ஐயா, மன்னிக்கவும். நீண்ட நேரமாக போராடி கொண்டிருந்தார், அவருக்கு இப்பொழுது வெளியில் இருக்கிறார், பரவாயில்லை. இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் பாடி சென்ற ஆத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குனர் சபரிநேசன் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி.